0: அதே போல நானும் நட மாமாயிர கூட அச்சக்கு சாயலு இஞ்சண்டு அயண்ட மனசுக்கு நொம்பலாக்க தன்னைக்கே நோட்டியன் உள்ள ஆச்சிங்கோ நாக்கு அயண்ட மேல உள்ள பிரீத்தில் என்னையும் குறவு உண்டா எச்சக்காச்சிங்கோ அயங்க வயசானவோ ஓரம் அயண்ட தப்பா செங்கோ நங்க அதனை சமாதானத்தை எடுத்துட்டு போப்பது நங்கட தர்மா இப்பலுக்கு எத்தனை அங்க குஷியில் இஞ்சக்கா அதே நங்க ஒரு பாக்யா தார் அது நட கண்ணு பொத்துல ஓ ரமேஷா கைவிடு
1: காவியா
2: எந்தது இது கண்ணீர் காவியா எனக்கு பேஜராச்சா எந்த விஷயம்
0: அண்ணனை ஒன்றும் இல்ல இக்க நீ பந்திய நோட்டு அட குஷீர கண்ணீர்
1: காவியா நீ தக்கு திருக்கத்த நாக்கு அப்ப நட அம்மா இன்னைக்கு போனது பறந்தத்தா
0: சாச்சே நீ அண்ணனே அக்ஞானப்படத்த மாயனுண்டு நாக்கு ஒரு பேஜர இல்ல ஐங்கா நான் ஐண்ட சொந்த மோட மாதிரி கண்டனுண்டு புனா நீங்க மாயனை எழுச்சிங்க நான் உண்ட திப்புல ஏடு நீக்கு நான் காஃபி மாடி தப்பி
1: காவிய இச்சக்கொரு நல்ல மூடி நட அம்மையோக்கு இச்சக்கு தொந்தர கொடுத்தக்கொள்ளு ஒந்தும் ஆக்கத்தனைக்கு இஞ்சண்டு நட கூட அம்மன ஊரிச்சுக்கும் தூரத்தை தெளிச்சுண்டே நட கூட இஞ்சிருவல்ல ஓ சிவா அதே போரைக்கு அளவு மூடி ஆயிட்டுண்டி இதே சான்ஸ் இந்த நட அம்மனை மீத எச்சக்கு சாடி குட்டம் செத்து எச்சக்கு சாடி குட்டம் செத்து நட அம்ம வரம காவியண்ட பையா களிப்ப கழிக்கான முடக்கா பேஜரப்பா இத்தர மனதில் சாந்தி கட்டு போனக்கா நாங்க ஆனாண்ட மனசுக்கு என்னாண்ட நீ நாங்கக்கு புச்சி பிடிப்பதே புச்சி பிடிப்பதே புச்சி பிடிப்பதே நீ நட அம்மங்க என்னன்னு அர்த்தம் அடிச்சுடுந்தே குத்தாப்புல அம்மங்க நான் என்ன கம்மி மருந்து நானும் மாமலி போல அம்மண்ட கூட சாய்த்தே உள்ளல ஒரே ஒரு விஷயத்து நான் அம்மங்க பேஜர மடக்கே போய்த்துல பாப்பத்த காவிய அவ ஒரு தாரண நம்பி தீமனைக்கு பந்தி நன்னை என்ன அவ எச்சுக்கு மனசுல நம்பல தானே திந்தண்டு நட மனசுன கூட நம்பிச்சுட்டு தான் இங்க நோட்டுவா
3: ஓ ரமேஷ் இதென்ன இந்த அப்புறப்புக்கு பாருக்கு வந்துட்டியா பா பா அடே இது ஒரு ஆச்சரியம் எனக்கு அல்ல நீன கல்லு பீடி சிகரெட் தண்ணுவ கெட்ட அபியாசம் ஒன்றும் இல்லத்த புத்திக்கார கிண்ணு அந்த ஊர்ல பேதர்த்தம் ம் சரி சரி அதிரடு நீ எந்த அர்த்தவியா
1: ஐயோ கப்பு ஏதே பிராண்டு கள்ளக்கு எங்க என்ன கப்பு நாக்கந்து இந்த சரிக்கு குடிக்கணும் ஆயினுண்டு
3: ஏ சப்ளை கிருணா இல்லையா ஏ மாணி பாரியாஜி
4: எந்த சார்
3: ஒரு அரை பாட்டில் பிராண்டி அதனால திம்பக்கு ஒரு பிளேட்டு சிக்கன் ஃப்ரை எடுத்த பாரு
4: சிக்கன் ஃப்ரை மதியா சார் அல்ல சிப்ஸ் நீங்கள் கொண்டு
3: வா பண்ணு அதே மதியம் அதே மதி
4: சோடா
3: சோடா போட்டோம் நீரே மதி
4: சரி
3: ரமேஷா இதென்ன சடன்னா இத்தினிக்கு கள்ளு குடிக்கணும் தாயே மனசுக்கு என்ன இங்க பேஜராச்சா
1: ஐயோ எந்த என்னட கப்பு நடக்கத்தே இரு அது சரி நீ என்னங்க அக்கோலு சரி கிட்டே இப்பியால நீ என்னங்க பேஜார கள்ளு குடிப்பாதா நீ ஃபர்ஸ்ட் என்ன கப்பு
3: ஐயோ ரமேஷா நாட விஷயம் எந்த என்னடன்னு நாக்கு பைட்டா பக்க மனைக்கு போப்பக்கே மனசாப்புல எக்கா நோட்டடு நாட அம்மக்கு நாட பொண்ணுக்கு அக்க ஜகல பத்தியண்டே இப்பா எங்க ராஜியா போதே காம்புல நாட அம்மனு கம்மி இல்லை நாட பொண்ணு கம்மி இல்லை அவக்கு இவட மேல பகை இவக்கு அவட மேல பகை எங்கட மத்திய நாட தக்குனா தண்டோடு கேப்புதே இல்லை விடு கேப்புல எந்த நன்ன லெக்கக்கே
4: இல்லை
3: பூக்கப்பா
1: சரி விடு கப்பு பேஜர மேடத்த
3: நாடவக்கு என்ன புத்தி அண்ணோக்கு போச்சுங்கி நீ அவண்ட தக்குன கேட்டு கழிப்போ அம்மங்க என்னங்க சமதானத்து அண்ணோக்கு போச்சுங்கி நீ பொண்ணுக்கு ஆடி கழிப்போம் வந்து நாக்கு ஒரு பரி அவனும் புட கையில இன்னொரு பரி பொண்ணுனும் புட கையில இவ் தண்டாலும் நன்னை கீக்கி பாலிப்பாதா ரமேஷா நான் காணாடா பதுக்குற ஒரு நவன மாத்திரா நாங்கட மனசுற பேஜரையு தண்டாலும் அர்த்தவே மாடியவுல கேன மாடுனக்கா நாட மண்ட கட்டு போப்போம் நாட பேஜரத்துல தாட கூட எண்ணடு

0: Mane kaya tuan deh.
1: Oh yalah kalah Mai me. Kalah kesusi.
2: Mai, Mai, wama bari ili? Noti, Ramesh ini enna aite anda? Tercen tercen bawa nanda? Ayo, nara kunyi ke enna aite? Oh dewre.
1: Oh, nara amma. Amma. Indah abang bagai sana kau urusin, sorry, kalau ni isak maja kita ada nak indah gatai, ini nama munda tak urusin dale, kusik, domba kusik, kusik, enang gatai ama, nengga mai mai mulu, yecak water melulukan
2: nanti,
1: anda kusik,
2: nas tak kembali tu munda sih dale.
1: ஏ நீ முண்ட திருமுடி காவிய நூட நட மனசில் எந்தல உண்டு ஆனா தீர வேண்டியது நான் புக புக தபோஜிங்க நாக்கு சமாதானே ஆகல
2: ரமேஷா சின்ன முண்ட தீரு நீ எந்த ஒண்ணியா மயிர மீது என்னை எண்ணிச்சிங்க நாக்கு குஷி ஆப்பல
1: காவிய அந்த நின்ன மாயின அறவாள நட அம்மா புடு குழப்பில முடி நீனாட அம்மானுடு ஏச்சகு நாம்பலா தீந்தான்டு உள்ளியாந்துவின்னது நாக்கு சாய்தே குத்துவின்னது
2: மாதிரு மிஷா, முண்டத்திரு
1: காவியா, ஆசுமினு இந்தாகனை விசியத்து நன்னாட குடக்குடியான்னுலைல் காவியா அல்லா,
3: தான் வடியன மன்சுகு வேசராக்குந்து யலா துகதன முச்சிதைச்சியன்னு நீ இது குடுகள் வேறு வேறு குடுகள் சிங்கி நான் அம்மா உண்டல்
2: முண்டத்திரு கொஞ்சி, முண்டத்திரு, நீ என்னை இந்தனை காளி
3: யக்குக்கு நான் குதிராமனி நான் தான் வரது பேசித்து சாகினு தேவத் தேவத் சிங்கி காவேன மேல் அம்மாங்க செடி அச்சிடி என்னகிந்து என்னமா, என்னகிந்து என்ன அவன் ஒருச்சுகு இந்தாகன நீக்கு திரித்து தாக்கு பருந்தான் வலல்ல நாக்கு கொத்தாபா, மின்ன நாங்க முந்தலையுமனிலின்சு நானு நீனு பப்பு, அக்கா, நானு நிறா கோபடுதா கொதிதா குஞ்சி இக்கா அனிடா பிதிலி சென்னகனனனனனனனு காவேண்டு குடா குவாட்டினது நடத்தப்பா வெண்டம்மா நடத்தப்பா
2: முண்டத்திருக்கும் நீ, முண்டத்திரு
3: அவாவட தாமனே சம்சிர எல்லாம் முட்டிது பந்தியே தாரன் நம்பிது
2: முண்டத்திருக்கும்
3: நன்ன நம்பிதுன்னே
2: மதிரமிஷன்
3: முண்டத்திரு எல்லருக்கு இந்தனை ஜங்கியும் மனே ஓக்கே தான் சொன்தம் மனேந்தாக்குவா நீனு இதினை கேணம் மடிலில்லாமா நீங்க போன்னல இந்தனை மூடுகாகத்தனைக் கலிச்சுகா நாங்க ஆனலட மனசில் வேசில் நீங்கள் என்னுங்க அர்த்தாப்புலை என்னுங்க அர்த்தாப்புலை அல்லவா நீங்கள் மோலியா பாக்கே போலும் சாய்தேருண்டு Ainda wadengan-engal cai tu yang nujud, adil ni kita mohon korup pon bandar, awal tanur mohon madri nutogi apa le?
2: Jadi tak kembali tu muda.
3: Ni kan nara mana kepukun, tarah mana kalau korup bandar ni rala, awal ni rana belajar yang sendi, ni kugotun dah, papa. அவன்ட நம்பல என்றுந்து நாக்குகுத்துள்ளு, நாக்குகுத்துள்ளு அவன்ட மனிலும் மாயிமைமட வச்சிகளி பாப்பா, அக்கப்புக்கு நேன் மன்சிர நம்பல தாருக்கேப்பு அன் நம்பலத்தே அவன் காலுகுடிப்பா அம்மா, இங்கு நீங்களும் நீங்கள் அர்த்தமாடின்னு பதிலாகத் போசிங்க அம்மா நான் அடக்காவேனும் கூசியின்று பாடிலுரு பாடியமனே மாடினு பூபுது நீரு நீனும் பப்பு நிடி தந்தலையின்சுளி
2: ரமேஷா
3: நான் போயிரு நான் இமனை புட்டு போயிரு நான் போயிரு

0: ரமேஷா, நீ நான் நல்ல மனை விட்டு கோப்ப தக்கு பரியத்தை நடக்குஞ்சு. தப்பெல்லாம் நாடதே மோனே, நீட மேல பெச்சாத்தியான பிரீத்தி நன்னை இன்னும் நல்லா கடப்புச்சிட்டு இருத்து குஞ்சி, கடப்புச்சிட்டு இருத்து. நீட மனசுற நம்பல நான் கர்த்தாப்பு குஞ்சி, காவிய நேராய்த்து நல்ல மூடி அவளை நொம்பலிச்சிட்டா பேஜார நட மனத்துல குத்து கல்லு குடிச்சு பரத்த நடராஜ குஞ்சி பரத்த.
1: நீங்க எனக்கு மாய எல்லாம் நட சொந்த அம்மா நாடம்மா.
2: தாருக்கு தாரு சத்ரு நாடக கட்டிராணி. ரஜினி பிஞ்ஞா நிர்தேசன சோமியண்டா போஸ் பெல்லியப்ப. பிரஸ்துத்தப்படுத்தனவோ கொடகு கிரியேஷன்ஸ் விராஜ்பேட்டை. இந்த சல்சேங்க பாத்திர பரிச்சய அப்போ சங்கு, பட்டடா தனு ரஞ்சன் பேட்டோளி, அவோ சாந்தி, தாத்தண்டா மின்னு நவீன் குக்லூர், மோவா ரமேஷ், சோமியண்டா போஸ் பெல்லியப்பா செம்பேபெள்ளூர், மைமோ காவ்யா, அன்னார்பண்டா தர்மசீலா அஜித் விராஜ்பேட்டை, குடுக்க கப்பு மண்டேபண்டா தாரா அருணா காவாடி, கப்புர பொண்ணு சீத்த, சொட்டண்டா ரேணா சோமையா விராஜ்பேட்டை.

பாட்டு நாடக ஏகபத்திர அபிநய ரங்கோலி பரதநாட்டிய சர்ச்சை குண்டனக்க பலதர பைப்போட்டி நடந்தது. குஷல்நகர பிரியாப்பட்டின அர்க்கலகோடு உனசூர் கேஆர் நகர பின்ன சாலிகிராம தாலூக்கு குடிப்ப நீர் பழம்புக்கு நீனாந்துஞ்ச பதிமூந்தனை நாளங்கே கத்தனை பிரதி நாள் போலைக்கு அஞ்சூர் கியூசெக்ஸ் நீர்ன புடோக்கு ஹரங்கி ஜலாசய குடிப்ப நீர் சமிதி சபையில் பிராதேசிக ஆயுக்தங்க மைசூர் விபாக இங்க ஆதேசம் அடித்து அந்தனே ஹரங்கி ஜலாசய யோஜனை நீராவரி சலகா சமித்த அத்தியட்ச பின்ன மடிக்கேரி சாசக டாக்டர் மந்தர்கவுட் ஐண்ட அறிவுக்கு கொண்டு வந்தித்து அனகுண்டு ஹரங்கி பின்ன காவேரி புலர பரில வாசம் அடையுள்ள ஜன தங்கட ஆஸ்தி பாஸ்தி பின்ன அத்த கடைசியட முப்பட எச்சர எடுத்தாண்டு போரை ஜாகக்கு ஜாக மாத்தோக்கு குஷல்நகர ஹரங்கி புனர்வசதி விபாகத்தர ಕಾರ್ಯಪಾಲಕ ಅಧಿಕಾರಿ ಪುಟ್ಟಸ್ವಾಮಿ ಮನವಿ ಮಾಡಿಯಾಡಿತು. 66/11 ಕೆವಿ ವಿದ್ಯುತ್ ಉಪಕೇಂದ್ರ ತಿಂಜ ಪೊರಪೋಪು ಎಫ್ ಆರ್